பயில்லா ஆசுர சுங்க ஆரணராமுகமாரா கழ்காரமையா ராம் பெயாரா நாளை அலாக்கர லகியே மூலே குருமுக லகுவீத்தியாராகே குருமுக சாது சரண துமாரி கர் கிருப்பா பிராப்பார் உதாரி அக்னபாணி சாகர் அத் கைரா குரு சத்குரு பார் உத்தாராகே மனமுக் அந்தலே சோஜி நாகி ஆவே ஜாய மரே மர் ஜாகி பூர்வ லிகையா லேகன மிட்டை ஜம்தர் அந்த குவாராகே ஏக் ஆவே ஜாவே கரவாசன பாவே கிர்த் கே பந்தே பாப் குமாவே அந்தலே சோஜி பூஜன காயி லோ பூரா அங்காராகே திர் பின் கியா திஸ் தன் சீ காரா பார் பேரா தீ கசம் சாரா ஜோ பேசவா பூத் பாப் கோ கையே ਤਿਉਂ ਫੋਗਟ ਕਾਰ ਵਿਕਾਰ ਆ ਗਏ ਪ੍ਰੇਤ ਪਿੰਜਰ ਮੈਂ ਦੁੱਖ ਕਨੇਰੇ ਨਰਕ ਪਚੇ ਅਗਿਆਨ ਅੰਧੇਰੇ ਤਰਮਰਾਏ ਕੀ ਬਾਕੀ ਲੀਜੇ ਜਿਨ ਹਰ ਕਾ ਨਾਮ ਸਾਰਾ ਹੈ ਸੂਰਜ ਤਪੇ ਅਗਨ ਬਿਖ ਝਾਲਾ ਅਵਤ ਪਸੂ ਮਨਮੁਖ ਬੇਤਾਲਾ ਆਸਾ ਮਨਸਾ ਕੂੜ ਕਮਾਵੇ ਰੋਗ ਬੁਰਾ ਬੁਰੇ ਆ ਰਾ ਹੈ ਮਸਤਕ ਭਾਰ ਕਲਰ ਸਿਰ ਭਾਰਾ ਕਿਉਂ ਕਰ ਪਵਜ ਲੰਘ ਸਪਾਰਾ ਹਰ ਗੁਰ ਭੋਇਤ ਆਦਿ ਜੁਗਾਦੀ ਆਰਾਮ ਨਾਮ ਨਿਸਤਾਰਾ ਹੈ ਪੁੱਤਰ ਕਲੱਤਰ ਜਗੇਤ ਪਿਆਰਾ ਮਾਇਆ ਮੋਹ ਪਸਰਿਆ ਪਾਸਾਰਾ ਜੰਕੇ ਫਾਹੇ ਸਤਿਗੁਰ ਤੋੜੇ ਗੁਰਮੁਖ ਤਤ ਵਿਚਾਰਾ ਹੈ ਕੂੜ ਮੁੱਠੀ ਚਾਲੇ ਬਉ ਰਾਹੀ ਮਨਮੁਖ ਦਾਜੇ ਪੜ ਪੜ ਪਾਹੀ ਅੰਮ੍ਰਿਤ ਨਾਮ ਗੁਰੂ ਵਰਦਾਨਾ ਨਾਮ ਜਪੋ ਸੁਖ ਸਾਰਾ ਹੈ ਸਤਿਗੁਰ ਤੁੱਠਾ ਸਦ ਰੜਾਏ ਸਤਿਗੁਰ ਮੇਟੇ ਮਾਰਗ ਪਾਏ ਕੰਡਾ ਪਾਏ ਨਾ ਗੱਡੇ ਮੂਲੇ ਜਿਸ ਸਤਿਗੁਰ ਰਾਖਣ ਹਾਰਾ ਹੈ ਖੇਹੂ ਖੇਰਲੇ ਤਨ ਚੀਜੇ ਮਨਮੁਖ ਪਾਥਰ ਸੈਲ ਨਾ ਪੀਜੇ ਕਾਰਨ ਪਲਾਵ ਕਰੇ ਬੋ ਤੇਰੇ ਨਰਕ ਸੁਰਗ ਅਵਤਾਰਾ ਹੈ ਮਾਇਆ ਬੇਖ ਪੋਯੰਗ ਮਨਾਲੇ ਇਨ ਦੁਬਦਾ ਕਰ ਬਹੁਤੇ ਗਾਲੇ ਸਤਿਗੁਰ ਬਾਜੋ ਪ੍ਰੀਤ ਨ ਉਪਜੈ ਭਗਤ ਰਤੇ ਪਤੀਆਰਾ ਹੈ ਸਾਖਤ ਮਾਇਆ ਕਹੋ ਬੋ ਧਾਵੈ ਨਾਮ ਸਾਰ ਕਹਾਂ ਸੁਖ ਪਾਵੈ ਤ੍ਰਿਉ ਗੁਣ ਅੰਤਰ ਖਪੈ ਖਪਾਵੈ